சனி போயிரில கையில் தயிர்ந்த நிஜ நூலோடு கொனுட்ட மாட்ட ஏகா சனி போயிரில கையில் தயிர்ந்த நிஜ நூலோடு கொனுட்ட மாட்ட ஏக ஜனனி சகித்த முக பாண்டவ ஜனனி சகித்த முக பிரதிக்கு பயிட்ட சஞ்சரிச்ச சொன்னார் விப்ர ஜனனி சகித்த முகம் சஞ்சரின

ரோமா த்ருஜசாப்தஸ்வர நாதா குலதீபம் ஸ்வீகிருதா நாதா குலதீபம்.